Ha ha ha!

0: சைவினது நிகழ்ச்சியில் அடுத்து நமது ஆலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மற்றொரு காலை வேளையில் உங்களோடு மகிழ்ச்சியுடன் இணைந்து இன்றைய சமய சிந்தனை பொழுதில் மந்திரம் என்ற வடமொழி சொல்லின் மகிமைகள் பற்றி, மகா மந்திர போதினி என்ற நூலில் கூறப்பட்ட விடயங்களை சுருக்கமாக நமது நண்பர் ஒருவர் எழுதியிருந்தார். அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். மந்திரம் என்ற சொல் ஆதி சமஸ்கிருத மொழியில் இருந்து வந்தது. மந்திரம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்களை கூறலாம். மந்த் என்றால் மனம், த்ர என்றால் விடுதலை. எனவே மந்திரம் என்பது நம் மனதை பல உலகார்ந்த எண்ணங்களில் இருந்து விடுதலையாக்க உருவாக்கப்பட்ட உன்னத ஒலிகளின் ஒரு கூட்டமாகும். மந்திரத்தை மனநம் த்ரயதே என்றும் பிரிக்கலாம். மனநம் என்றால் நினைப்பது, ஜெயிப்பது, உச்சரிப்பது என பொருள் கொள்ளலாம். த்ரயதே என்றால் காப்பாற்றுதல் என்று பொருள். ஆகவே ஜெயிப்பவரை அல்லது உச்சரிப்பவரை காப்பாற்றுவது மந்திரம் என்றும் பொருள் கொள்ளலாம். இன்னொரு வகையில் மந்த் என்றால் மனம், த்ரய என்றால் பிராணன். எனவே மனமும் பிராணனும் கலக்கச் செய்வது மந்திரம் எனப்படும். பிரபஞ்சத்தின் தோற்றம் ஒலியில் இருந்தே உற்பத்தியாகியது என கூறப்படுகிறது. தோற்றம் துடியதனில் என்பது திருமுறைப்பாடல். இங்கு துடி என்றால் நடராஜ பெருமான் கைகளில் ஏந்தியுள்ள உடுக்கையை குறிக்கும். ஒலியின் ஆதாரமாக தோன்றிய பிரபஞ்சத்தில் இருக்கும் தெய்வ சக்தியின் அதிர்வலை குறியீடுகளே மந்திரங்கள். எப்படி ஒவ்வொரு வானொலிக்கும் ஒவ்வொரு அதிர்வலைகள் தனித்தனியாக உள்ளனவோ, அது போன்றே ஒவ்வொரு வகை தெய்வ சக்திக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு. மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதற்குரிய பிரபஞ்ச அதிர்வலைகள் நவக்கிரகங்கள் மூலமாக பூமியில் வந்து நமது சுவாசத்தின் வழியாக சூக்ஷ்ம உடலில் சேர்ந்து பின் ஸ்தூல உடலில் செயற்படுகிறது. இந்த பிரபஞ்ச அதிர்வலைகள் ஒருவர் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப உடலில் கூடி குறையும் தன்மை உடையவை. இந்த அதிர்வலைகளை மனித மனம் ஈர்த்து சேமித்து அதன் மூலம் நன்மை அடைவதற்காக ரிஷிகள் வகுத்து வைத்த வழியே மந்திரங்கள். என்ன நேயர்களே, மந்திரங்கள் பற்றிய தெளிவு கிடைத்ததா? நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் மந்திரங்கள் ஒலிக்கின்ற ஆலயம் சென்று அவ் அதிர்வு அலைகளை நம் உடலில் வாங்கி

0: வாழ்வில் உன்னதம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: தொடர்வது பக்தி பாடல்.

0: தொடர்ந்து நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
1: முருகன் அடியார்களே, முருகன் துணை, அருள்மிகு திருமுருகன் தேவஸ்தானம், ஆக்லாந்து நியூசிலாந்து. புனராவர்த்தன அஷ்டபந்தன ஏககுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் 2026. புன்னறி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. திருமுருகன் மெய்யடியார்களே, இயற்கை எழில் நிறைந்த நியூசிலாந்து தீவின் ஆக்லாந்து மாநகரில் ஒட்டாகு என்னும்

சேஸ்திரத்தில் வீற்றிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு திருவருள் புரியும் திருமுருகப் பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் நிகழும் ஸ்வதி ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 21 நாள், அதாவது 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரமும் பஞ்சமி தெரியும் சித்த யோகமும் கூடிய காலை 8:01 முதல் 9:01 வரை உள்ள மிதுன லக்ன சுப முகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருள் கைகூடியுள்ளது. அடியார்கள் அனைவரும் நிகழும் அனைத்து கிரியைகளிலும் ஆசார சீடர்களாக கலந்து கொண்டு தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கின்றோம். எண்ணெய் காப்பு 3/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:01 முதல் 4/7/2026 அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் 1:31 வரை இந்த நேரங்களில் எண்ணெய் காப்பு இடம்பெறும். அதாவது நீங்கள் அந்த நேரங்களில் எண்ணெய் காப்பு சாத்தி வழிபடலாம். 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:01 முதல் 9:01 வரை மகா கும்பாபிஷேகம் இடம்பெறும். அடுத்த நாள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:01 முதல் புண்ணியாக வாசனம் தைலாப்பியாங்கம் ஸ்தாலிபாகம் விசேஷ சாந்தி யாக பூஜை அதைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும். அன்றைய தினம் மாலை 5:01 முதல் புண்ணியாக வாசனம் பூத சுத்தி சத்ருஜம் ஹார ஹோமம் பிரசாதம் வழங்கப்படும். தொடர்ந்து அடுத்த நாள் 4/7/2026 சனிக்கிழமை காலை 9:01 முதல் புண்ணியாக வாசனம் பாவனாபிஷேகம் யாக பூஜை விசேட திரவிய ஹோமம் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும். அன்றைய தினம் மாலை 4:31 முதல் புண்ணியாக வாசனம் பிம்பசுத்தி மூர்த்திகளுக்கு ரஷ்யா பந்தனம் துவார பூஜை பூர்வ சந்தானம் பச்சிம சந்தானம் பரிவார மூர்த்திகளுக்கு மகா பூர்ணாகுதி. அடுத்த நாள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலை 5:31 முதல் விநாயகர் வழிபாடு யாக பூஜை பிரதான யாக மகா பூர்ணாகுதி தீபாராதனை வேதஸ்தோத்திரம் திருமுறை பாராயணம் ஆசீர்வாதம் கும்பங்கள் வீதி பிரதட்சணம் இடம்பெறும். காலை 8:00 முதல் 9:01 மகா கும்பாபிஷேகம் தச தர்ஷனம் எஜமான் அபிஷேகம் ஆசியுரைகள் திருவருள் பிரசாதம். அன்றைய தினம் மாலை 5:01 முதல் மகா அபிஷேகம் விசேட மாலை பூஜை சண்முகர் திருக்கல்யாணம் திருவீதியுலா. 5/7/2026 மண்டலாபிஷேகம் 5/7/2026 மாலை முதல் 18/7/2026 வரை இடம்பெறும். அடுத்த நாள் அதாவது 19/7/2026 மண்டலாபிஷேக பூர்த்தி, அதாவது 19/7/2026 அன்று இந்த மண்டலாபிஷேக பூர்த்தி இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் 12 ஒரு முறை நடைபெறும் இந்த புனித கருமத்திலும் நிகழும் அனைத்து கிரியைகளிலும் ஆசார சீடர்களாக கலந்து கொண்டு தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஆலய குருமார்களும் திருமுருகன் திருப்பணி சபையினரும் உபயகாரர்களும். ஜூலை மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் ஜூலை 7 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 7 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவ பெருமானின் திருவருள் பெற்றுமான உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 10

0: தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 கார்த்திகை முன்னொட்டி நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 10 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 கார்த்திகை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 முதலாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 முதலாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 22 புதன்கிழமை சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூஜை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். அதனையொட்டி நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும். எதிர்வரும் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6:00 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 27 திங்கட்கிழமை மாலை 5:00 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 இரண்டாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 29 புதன்கிழமை பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம்.
1: நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.

0: Your interests on planetaudio.org.nz.
1: There are Citizens Advice Bureau throughout the Auckland region. If you have a problem, give your local Citizens Advice Bureau a call. They're in the know and their service is free. Their friendly volunteers are trained to help you with free legal services and budgeting advice, consumer affairs and social problems, confidentially. Look under C in the phone book for your local Citizens Advice Bureau. You can be certain of a friendly welcome and confidential service.
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
3: சிந்தனை செய்திகள்,
2: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ஊடகம் செய்திகள் இட பல்வேறு நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழ்நாடு ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ்

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஜூலை மாதம் 3 தமிழிற்கு பராபவ வருடம் ஆணி மாதம் 19 நாள் இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 முஹரம் மாதம் 18 நாள் மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 2 குறளினை பார்க்க இருக்கின்றோம். குற்றத்தின் நீங்கிய நன்மை பயக்குமானால் பொய்மையுள்ள பேச்சும் மெய்மையின் பாட்பட்ட சொற்களாகும். தனக்கு நன்மை தருவது என்பதன்று பிறர்க்கும் உலகிற்கும் நன்மை தருவது என்பதே முக்கியம். புரைதீர்ந்த நன்மை அதுவே ஆகும். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் இதன் முக்கிய கருத்து, குற்றமற்ற நன்மை விளைவிக்கும் சூழலில் பொய்யான சொற்களுக்கு கூட வாய்மையின் மதிப்பு கிடைக்கும் என்பதாகும். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்பது இந்த குறள். சாதாரணமாக பொய் சொல்லுதல் தவறு, ஆனால் அந்த பொய் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் குற்றமற்ற நன்மை தருமானால் அந்த பொய் உண்மைக்கு இணையானதாக கருதப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். திருவள்ளுவர் நெறிப்படுத்தும் ஒரு நுட்பமான நெறிமுறையை முன்வைக்கின்றார். ஒரு செயல் உண்மையா பொய்யா என்பதை விட அது யாருக்கும் தீங்கு இல்லாமல் நன்மை தருகிறதா என்பதே முக்கியம். பொய்யின் நோக்கம் சுயநலம், ஏமாற்றம், தீங்கு இவற்றில் ஏதேனும் இருந்தால் அது பொய்யே. ஆனால் நோக்கம் உயிர் காப்பது, மனநலம் காக்குதல், அநீதியை தடுத்தல் ஆக இருந்தால் அது வாய்மை என கருதப்படும். அறம் என்பது கடினமான விதி அல்ல, சூழ்நிலைக்கேற்ப நெகிழ்வாக பயன்படுத்த வேண்டிய நெறி. உயிர் காப்பதற்கான பொய், ஒரு கொலைகாரன் ஒருவரை தேடி வந்தால் அவரை காப்பாற்றுவதற்காக அவர் இங்கே இல்லை என்று சொல்வது, இது பொய்யாக இருந்தாலும் நன்மை தருவதால் வாய்மை. மனநலம் காக்கும் பொய், மிகவும் நோயுற்றவரிடம் நீங்கள் விரைவில் நலம் பெறுவீர்கள் என்று சொல்லுதல், இது நம்பிக்கை தரும் நன்மை. ஒருவரை அநியாயமாக கண்டிக்க முயன்றால் அவரை காப்பாற்றும் நோக்கில் சொல்லப்படும் பொய், அதாவது அநீதி தடுக்கப்படும் பொய். குறள் 292 இணைத்து பார்த்தால் ஒரு நெறியை உருவாக்குகின்றன. இரண்டும் சேர்ந்து, இரண்டு குறள்களும் சேர்ந்து ஒரு நெறியை உருவாக்குகின்றன. குறள் 292 தீங்கு விளைவிக்கும் உண்மை பொய்யே என்கிறது. குறள் 292 நன்மை விளைவிக்கும் பொய் உண்மையே என்கிறது. இதன் மூலம் திருவள்ளுவர் ஒரு உண்மை பொய் என்ற இரண்டையும் நன்மை தீமை என்ற உயர்ந்த தராசில் அளக்கிறார். உண்மை என்பது சொற்களின் தன்மை அல்ல, அது தரும் நன்மையின் தன்மை என்பதை குறள் 292 விளக்குகின்றார் திருவள்ளுவர். அதாவது நன்மை தரும் பொய் வாய்மை, தீங்கு தரும் உண்மை பொய் என்பதை இந்த குறள் நூலாக விளக்குகின்றார். இன்றைய சிந்திக்கும்பளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 2 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
1: அன்பான வானொலி நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் கூறி புலர்ந்திருக்கும் பொழுது எல்லோருக்கும் நற்பொழுதாய் அமைந்திட வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இன்றைய நச்சிந்தனை பகுதியில் நாம் வாழும்போது நமக்காக வாழ்க்கையை கொஞ்சமாவது அனுபவித்து வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி எமது சந்ததிக்கு

0: உழைத்து களைப்பதில் செலவாகிவிடுகிறது. இது எவ்வளவு தூரம் துன்பமானது என்பதனை உணர்த்துவதற்கு பிரபலம் ஒருவரது வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் வாருங்கள். எமக்கு எல்லோருக்கும் தெரிந்த உலகப் புகழ் பெற்ற மைக்கேல் ஜாக்சன் 150 ஆண்டுகள் வாழ விரும்பினார். தன் வீட்டில் 12 மருத்துவர்களை நியமித்தார். அவர் தினமும் முடி முதல் கால் நகங்கள் வரை பரிசோதிப்பார். உண்பதற்கு முன்பு அவரது உணவு எப்போதும் ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டது. அவரது தினசரி உடற்பயிற்சிகளை கவனிக்க மேலும் 15 பேர் நியமிக்கப்பட்டனர். அவரது படுக்கையில் ஆக்சிஜன் அளவை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் இருந்தது. உறுப்புக்கள் தானஞ்சை செய்ய நன்கொடையாளர்கள் தயாராக இருந்தனர். அவருக்கு தேவைப்படும் உறுப்புகளை உடனடியாக தானமாக பெறுவதற்குரிய அனைத்தும் வசதிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நன்கொடையாளர்களின் பராமரிப்பையும் அவர் கவனித்துக் கொண்டார். ஆனால் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற கனவுடன் தொடர்ந்த அவரது வாழ்க்கை பயணத்தில் 25 தேதி ஜூன் மாதம் 2009 அன்று தோற்று போய்விட்டார். அந்த 12 மருத்துவர்களின் நிலையான முயற்சி பயனளிக்காமல் இதயம் தனது செயற்பாட்டை நிறுத்தியது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த மருத்துவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. கடந்த 25 ஆண்டுகளாக மருத்துவர்களின் ஆலோசனையின்றி ஒருபோதும் ஒரு படி கூட முன்னேறாத நபர் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற அவரது கனவை நிறைவேற்ற முடியவில்லை. அவரது மரணம் கூட சரித்திரமாக அமைந்தது. அவரது இறுதி பயணம் மிக நீண்ட நேர ஒளிபரப்பாக அமைந்திருந்த போதிலும் 2.5 மில்லியன் மக்கள் நேரடியாக பார்த்தார்கள். அவர் இறந்த நாளன்று ட்விட்டர், விக்கிபீடியா போன்றவை வேலை செய்வதை நிறுத்தின. கூகுளில் மைக்கேல் ஜாக்சனை மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்றாக தேடினர். ஆம், மரணத்தை சவால் விட்டு ஜெயிக்க முயன்றவருக்கு மரணமே சவால் விட்டு வென்றது. இப்போது சிந்திக்கலாம், அலங்கரிப்பாளர்கள், வடிவமைப்பாளர்கள், பொறியியலாளர்களுக்காக நாம் சம்பாதிக்கிறோமா? விலை உயர்ந்த வீடு, கார், ஆடம்பரமான திருமணத்தை காண்பிப்பதன் மூலம் நாம் யாரை கவர விரும்புகிறோம்? நாம் ஏன் வாழ்க்கையில் ஒரு மிருகத்தைப் போல வேலை செய்கிறோம்? இத்தனை தலைமுறைகளை நாம் காப்பாற்ற விரும்புகிறோம். நம்மில் பெரும்பாலானோருக்கு 1 அல்லது 2 குழந்தைகள் உள்ளனர். நமக்கு எவ்வளவு தேவை, அவர்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம் பிள்ளைகளால் அதிகம் சம்பாதிக்க முடியாது என்று கருதுவதனால் தான் அவர்களுக்காக கூடுதலாக சேமிக்கிறோமா? வாரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் அல்லது நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுகிறீர்களா? நீங்கள் சம்பாதித்தவற்றில் 5% சரி நீங்களே செலவிடுகிறீர்களா? ஆம். இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் நேரம் வரும் பொழுது நம் இதயம் நிற்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும். நீரழிவு, இரத்த அழுத்தம் என்று எல்லா வியாதிகளும் வந்து வருத்த ஆரம்பித்திருக்கும். அன்பான உள்ளங்களே, நம்மிடம் எந்த ஒரு சொத்தும் இல்லை. சில ஆவணங்களில் தற்காலிகமாக நம் பெயர் எழுதப்பட்டுள்ளது. வாழ்க்கையை கட்டுப்படுத்துங்கள், வாழும்போது அனுபவியுங்கள். இல்லையெனில் வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்தும். வாழ்க்கையில் உண்மையானவை மனநிறைவும் திருப்தி மற்றும் அமைதி என்பதை உணர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக சங்கடாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி.

0: நமது இளம் தலைவர்களின் தமிழ் ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கநாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுறார்களையும் சங்கநாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருவது திரு மதியரசு சுமதி தம்பதியினரின் மகனான செல்வன் சுதீப் மதியரசுவின் பதிவு ஒன்று, கேட்டு மகிழுங்கள்.
1: சங்கநாதம் நேயர்களுக்கு வணக்கம். கடவுளை மகிழ்விப்பது அன்பு மட்டுமே என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். துர்வாச மகரிஷி ஒரு முறை அமராவதி சென்றார். அந்த நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது. அங்கிருந்த நாரத முனிவரிடம் என்ன விசேதம் என்று அவர் கேட்டார். இன்று பௌர்ணமி அல்லவா? தேவர் மன்னரான இந்திரன் பராசக்தியான மாதாவை பூசிக்கிறார் என்று நாரதர் முனிவர் பதிலளித்தார். அங்கு நிலவிய ஆராவாரத்தையும் கழிப்பையும் கண்டு துர்வாசர் வியப்புற்றார். வழிபாட்டிற்கு பூக்கள் நிறைந்த நூற்று கணக்கான தங்க தட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. துர்வாசர் இவற்றை தெரிவிக்க நேராக மாதாவை காண சென்றார். அங்குள்ள காவலர், முனிவரே, மாதா அசதியாக உள்ளார், அவரை இப்போது சந்திக்க முடியாது என்றனர். அவர்களை அலட்சியப்படுத்தி முனிவர் தாயார் படுத்திருந்த இடத்திற்கு சென்றார். தாயே, உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? எதனால் சோர்வுற்றிருக்கீர்கள் என்று கேட்டார். இது இந்திரன் செய்த பூசையால் உண்டான விளைவு. அவன் தன் செல்வத்தையும் பறைசாற்ற தங்க மலர்கள் பயன்படுத்தினான். என் மீது பட்ட ஒவ்வொரு மலரும் தழும்பு உண்டானது என்று தாயார் பதிலளித்தார். உங்கள் பிணி தீர்க்கும் வழி என்ன என்று முனிவர் கேட்டார். காசியில் விட்டிருக்கும் விசாலாட்சி கோயிலில் வாழ்ந்து வரும் ஒருவரால் மட்டுமே என்னை குணப்படுத்த முடியும் என்றார் தாயார். உடனே மகரிஷி காசிக்கு புறப்பட்டார். ஆலயத்தில் தாயாரின் காலுக்கடியில் விழுந்து கண்ணீர் விடுத்த கொண்டிருக்கும் ஒரு பெரியவரை கண்டார். யாரேனும் வைத்தியர் இங்கு உள்ளாரா என்று முனிவர் அவரிடம் கேட்டார். பெரியவர் பதிலேதும் கூறாமல் இருந்தார். முனிவர் காசியில் பல இடங்களுக்கு சென்று விசாரித்தார். அவரால் வைத்தியரை காண முடியவில்லை. துர்வாசர் ஏமாற்றத்துடன் திரும்பினார். அங்கு ஆனந்தமாக நடனம் புரியும் தாயாரை கண்டு வியப்படைந்தார். தாயார் அவரிடம், வைத்தியரை பார்த்தாயா என்று கேட்டார். இல்லை, கோயிலில் யாரையும் நான் பார்க்கவில்லை, ஒரு பெரியவர் மட்டும் அங்குள்ள தெய்வத்தின் காலடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் என்றார். புன்மறுவலுடன் தாயார் கூறினார், அந்த முதியவர்தான் எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர். அவர் வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் வலியை துணிய செய்தது, குணப்படுத்தியது. ஆடாம்பரமும் அட்டகாசமும் தெய்வத்தை இன்புற்றாதது, அன்பு மட்டும்தான் கடவுளை மகிழ்வுற செய்யும் என்று துர்வாசர் உணர்ந்தார். நன்றி.
0: அடுத்ததாக இளந்தலைவர் நிகழ்ச்சியில் வருவது இணையதளத்தில் அண்மை காலத்தில் பிரபல்யமாக இருந்த இலங்கையில் நடைபெற்ற ஒரு இளம் தலைவர்களின் விவாத மேடை.
2: முதலில் மணியக்காவின் படைதான் சிறந்தது என்று வாதிடுவதற்காக மகளிர் அணியில் இருந்து செல்வி பதுஜா.
3: அரங்கின் தலைவர் அண்ணன் அவர்களே, நக்கீரனின் பேரனான நடுவர் அவர்களே, அரிச்சந்திரனின் அண்டை வீட்டுக்காரர்களின் சொந்தக்காரர்களான என் தரப்பு நண்பர்களே, சகுனியின் சகோதரர்களான எதிர்த்தரப்புவாதிகளே, அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். மணியக்காவின் வளை சிறந்ததா, கிட்டுநண்ணனின் கிழங்கு பொரியல் சிறந்ததா? நடுவர் அவர்களே, உடல் இயங்குவதற்கு தேவை சக்தி, அந்த சக்தியை தருவது கார்போஹைட்ரேட் எனும் சத்து. அந்த சத்து செமையாய் உறையுமிடந்தான் கிருஷ்ணனின் கிழங்கு பொரியல். இது இல்லாததால் தான் சோம்ப

0: குணங்களும் இவர்களை போன்றவர்களுக்குள்ளே கூடி கும்மாளம் அடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த சக்தி மிக்க கிழங்கு பொரியல் உண்டு வெற்றி மிக்க வாழ்வு கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு நான் அறிவுரை விடுக்கின்றேன். வடை வடை என்று கட்டுக்கதை கூற போகும் இந்த பொக்கட்டுகளுக்கு தெரியுமா கிழங்கு பொரியலின் சுவை? கட்டியாய் ஒரு கிழங்கு பொரியல் எடுத்து நாலு குட்டியாய் அதை நசித்து கட்டர் தூளும் கார குழம்பும் அதனுள்ளே இட்டு நச்சு நச்சென்று சாப்பிடும் போது அதில் இருக்கிறதே சுவை. அதை மிஞ்சி இந்த வடையெல்லாம் நடைவிட முடியுமா நடுவர் அவர்களே? இல்லை, அகிலத்தில் உள்ள வேறேதும் உணவுதான் அருகில் நின்றுட முடியுமா? கூறச் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, இவர்களை பதில் கூறச் சொல்லுங்கள் என்று கூறி நான் குந்துகின்றேன். நன்றியும் வணக்கமும்.
1: நடுவர் அவர்களே, கிழங்கு என்பதே பித்தம், இதை உணராத அவர்கள் போடுகிறார்கள் சத்தம். மணியக்காவின் வடையில் இருப்பதோ சுத்தம், அதை உண்டு பார்த்தவர்களுக்கு தான் இந்த ரகசியம் பத்தும். கிழங்கை உண்டு குழம்பி போவதா, இல்லை வடையை உண்டு வளமாய் வாழ்வதா? நடுவர் அவர்களே, கட்டு போறவனுக்கு புத்தி வாயாது, செத்து போறவனுக்கு மருந்து வாயாது. அதுபோலவே என்னதான் எடுத்துரைத்தும் இவர்கள் செக்கு மண்டைக்குள் எதுவும் மேறாது.
2: நடுவர் அவர்களே, கண்டது கற்ற பண்டிதனாவான் என்பது பழமொழி, கண்டது தின்ன பண்டி ஆவான் என்பது புதுமொழி. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், கண்ட நின்ற நேரத்தில்

0: எது சுத்தம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, மணியக்காவின் வடைக்கடைக்கு சைட்டால் சென்றவர்களுக்கு கூட தெரியும் அங்கு நடக்கும் பண்டவாளம். மணியக்காவின் வடையை சுவையோ சுவை என்று நீங்கள் நாக்கு தட்டி தட்டி சுவைப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா? அவ விடும் வடைப்பருப்பு துவையலும் மசாலா தூள் கலவையும் என்று நினைத்தீர்களா? இல்லவே இல்லை. அவவின் நெற்றியில் இருந்து வழியும் வியர்வை துளியும், மூக்கில் இருந்து அழுகும் மூக்குச்சளியும் வடைக்குள் வந்து சொந்தம் கொண்டாடும் போது உண்டாகும் பதார்த்தமே உங்கள் நாக்குக்கு டெஸ்ட் கொடுக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும்.
1: சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
2: வணக்கம். கரும்புலிகள் நாள் 2026. மற்றவர்கள் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இல்லாதொழிக்க துணிவது தெய்வீக துறவரம். அந்த தெய்வீக பிறவிகள் தான் கரும்புலிகள். தமிழீழ தேசிய தலைவர் மெதகு பி பிரபாகரன். ஈழத்தமிழினம் இன்புற்றிருக்கவும் தமிழர் எமது இருப்பும் நிலைத்திருக்கவென விடுதலைக்காய் களமாடி போராட்ட வெற்றிகளுக்கு பெரும் தூண்களாய் நின்று பகையின் தடை நீக்கிகளாய் தம்மை தாமே ஆகுதியாக்க துணிந்து வாழ்ந்த எமது கரும்புலி மறவரின் நினைவேந்தல் நாளாகிய கரும்புலி தினமாம் 5/7/2026 ஞாயிறு அன்று மாலை 5:30 ரோயல் ஓக் இன்டர்மீடியட் ஸ்கூல் மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற ஏற்பாடாகிறது. தமிழர் நாம் அன்றைய நாளில் நினைவேந்தலுக்காய் கூடுவோம். நிகழ்வு ஏற்பாடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நியூசிலாந்து.
3: SPS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேல் பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-1176.

1395 எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SBS MASMAV இலக்கம் 9 Brian Place.